0: வண்ணம் துள்ளி துளும் உன்னை செயலே.
1: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றிப்பிடிக்க மாற்றிப்பிடிக்க
2: மழையிலும் வெயிலும் கூட

0: You're listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட